அதிக பாஷிஞ்சு சூரத்வம் அதிகமையே காரிய சூரத க்ஷீணமை கருகி போயே. அதிக பாஷிஞ்சு சூரத்வம் அதிகமையே காரிய சூரத